0: பாட்டுக்கு அவன் வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். ஒரு மூணு நாளைக்கு அவன் கண்ணுல பட்டுறாதரா கொண்டுடுவான்.
1: என்ன பிரச்சனை?